கொஞ்சம் இஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் மூவனின்றி கிளிண்டன் சிரிசோ ஹேமச்சந்திரா அண்ட் சாத்னா சங்கம் பண்ண பியூட்டிஃபுல் சாங் தவணை சரு சந்திரபோஸ் கார் லிரிக் சங்கர் ரெஹசான் லாய் மியூசிக் கம்போசிஷன். சோ 4:32 கிராஸ் அயிపோயி 25 seconds అయిపోయింది మన వివిధ భారతి స్టూడియోస్ టైం అండ్ మనమున్నాం వివిధ ప్రోగ్రామ్ లో. సో ఈ రోజు చంద్రబోస్ గారు

0: நிதை ஹெதவுல அண்டிந்தனை
1: மாடதோ கீரணி மதிலோ தாஹமே சிலிபி முத்து கை சினுக்கு தேனை கை கசி கசி க